பாடிங்கான் அருள்ப்பா அற அங்குளரின் குளர் அருள் சவாலர்கள் மிளோஞ்சன் சவாலர்கள் சாமுகாம் அழிக்கிறர் கோணிஞர் லியனர்கள் பண்டுரியிடம் போய் ஜன்மம்.